0: எல்லா துறையிலையும் எந்த விதமான ஹர்டில்ஸும் இல்லாம சிங்கிள் விண்டோ சிஸ்டத்துல 45 நாள்ல எல்லா பர்மிஷனும் வாங்கி கொடுக்கறோம் சொல்லக்கூடியவர் சிஎம். விவசாயிகளுக்காக, விவசாயிகளோட கண்ணீருக்காக கிட்டத்தட்ட 2 போகம் அங்க வந்து விவசாய உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. 2 போகம் இத்தனை. இதுல எங்களுக்கு எந்த விதமான அரசியல் உள்ளிடுங்களை எழுதி வச்சுக் கொள்ளுங்கள். 5 வருஷம் கழிச்சு வெள்ளையரிக்கு நாங்க உரத்துக்கு ரெடி. உங்களோட 10 மடங்கு இங்க வந்து பொருளாதாரம் வந்திருக்கும். ஏனால் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி எங்களோட முதலமைச்சர் கொடுப்பாரு. இதற்காக எல்லா இண்டஸ்ட்ரியும் வரும். 45 நாள் 60 நாளுக்குள்ள சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை முதலமைச்சர் உருவாக்கி இருக்காங்கிறத பதிவு பண்றோம்.
1: My colleague Vijay now joins me live from Chennai. At a time when you have the DMK chief calling this an irreversible setback, you have the farmers expressing their gratitude meeting with the chief minister. What details can you share with us?
2: Vidika, that's right. A while ago, farmers from Parandur village had a meeting with Tamil Nadu Chief Minister C. Joseph Vijay, expressing gratitude for scrapping Parandur proposed airport for Chennai. We have a group of farmers also after meeting Chief Minister. Chief Minister, enna sonnara ungakitta farmer neenga paathadukku?
3: சீட் மினிஸ்டர் நன்றி தெரிவித்தோம். அவர் எங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இந்த விவசாயத்துக்கு நான் எதிரான விவசாயத்தை இவங்க எப்பவுமே நான் காப்பாற்றுவேன். ஐயா எங்களை காப்பாற்றி கொடுத்துங்க. 4 வருஷம் அகதிகளாக இருந்தோம். எங்களுக்கு விடிய வாழ்மை இப்போ தான் சுதந்திரமே எங்களுக்கு வந்தது அப்படின்னு சொன்னோம். இனிமேல் இருக்கிற கவலைப்படாதே நாங்கிறேன். நான் வந்து அவர் செய்தனால எங்கள் ஒரு கிராமத்தில் பேர் வச்சுக்கிறோம், ஜோசப் விஜய் சாலைன்னு பேச்சுக்கிறோம்.
2: So the former is saying we express gratitude to Chief Minister C. Joseph Vijay. Even he pointed out they have named one road in Parandur village after Chief Minister C. Joseph Vijay for dropping Parandur airport, proposed airport for Chennai. So this kind of developments as far as outside the Legislative Assembly is concerned. But inside the Legislative Assembly, like you mentioned, DMK yet again raised this issue. They pointed out the investments and industrial growth in the state will get affected as TVK government decided to drop Parandur project. But however, Adav Arjuna minister hit back saying that as if chief minister got an option, whether it is farmers welfare or industrial growth, the Parandur airport, he will prioritize farmers welfare. That's the reason chief minister has decided to drop the Parandur airport. But chief minister has a different plan to establish second airport for the state. Even the land has been identified very shortly with the experts and union government discussion. The land will be finalized for the second airport for the Chennai city, Vidika.
1: All right, thank you for joining me live. They're moving on now. The Karnataka CID has now taken over the Karnataka encounter case involving 3 Tamils who were allegedly killed in an encounter. The move comes amid pressure from the opposition and Tamil Nadu political leaders. The CID takeover follows an order by the Karnataka DG and IGP, with all case records and documents being handed over to the agency. Meanwhile, Tamil Nadu leader of opposition, Udayanidhi Stalin, has questioned the Karnataka government over the killing, citing the autopsy findings. He alleges close-range firing, injuries and broken ribs, calling it a heinous killing. Udayanidhi has also questioned what action the Tamil Nadu government has taken and whether it sought any clarification from the state of Karnataka.
4: Indicate. சுட்டு கொல்லப்பட்ட அந்த 3 தமிழர்களுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னைக்கு வெளிவந்திருக்கு. அதில் 3 பேருமே சித்திரவதை செய்யப்பட்டு மிக அருகில் நிற்க வைக்கப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு இந்த செய்திகள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மூலமாக தெரிய வந்திருக்கு. 3 பேருக்குமே உடல் முழுக்க படுகாயங்கள் இருந்திருக்கு. விழா எறும்பு முடிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தெளிவாக சொல்லுது. எனவே இது முழுக்க முழுக்க ஒரு படுகொலை. இந்த படுகொலைக்கு எதிராக இந்த ஆட்சியை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு என்பதை தெரிய விரும்புகின்றேன்.
5: நான்
4: குறைந்தபட்சம் அந்த மாநில அரசுகிட்ட விளக்கம் கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறதா? கடந்த வாரம் கர்நாடக முதலமைச்சர் அந்த தென்மண்டல மாநாட்டிற்காக இங்கே வந்தார். அப்போ நேரலையாவது தமிழ்நாடு அரசு தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறதா?
6: Very unfortunate, tragic incident where 3 Tamilians have been shot dead. I think the post-mortem report is a revelation. Looks like they've been tortured and shot at close range. I don't know what kind of animals will do this kind of things. Who are they? Are they terrorists? Dreaded terrorists? If they have committed any offense or if they violated any law, apprehend them. Produce them before the courts. Make them undergo the process of law. Who gave you the authority to take the law into your hands? The Tamil Nadu government should ensure justice is served to these victims.
1: A video of a woman has gone viral on social media with people mistakenly identifying her as a Tamil Nadu minister, Kirtana. But the woman in the video is Vinosha Ravi, who lives in Malaysia. What followed was a torrent of online trolling.

0: updates from down south. We're joined by my colleague Sam Daniel from Chennai, and also to bring all updates from Karnataka, we'll have Deepak Bopanna and Ritu. Let's begin the segment with the news from Tamil Nadu. We have once again the showdown in Legislative Assembly regarding the Parandur Airport project. Remember, yesterday under Rule 1110, Chief Minister C. Joseph Vijay scrapped Parandur Airport's proposed airport for a second airport for Chennai City, but it has become a political controversy. Today, even Legislative Assembly, DMK raised the issue, pointed out that by scrapping Parandur Airport project, it will affect Tamil Nadu's growth and investments towards Tamil Nadu state. But however, Adav Arjuna intervened and gave a reply saying that investments will come towards Tamil Nadu if a corrupt government, if a government avoids corruption in industries and investments. So Adav Arjuna pointed out that Chief Minister is prioritizing clean governance as far as government is concerned, so automatically investment will come towards the state. He also criticized the DMK stand, saying that Chief Minister has prioritized farmers' welfare rather than Parandur Airport. Even he compared, saying that when it comes to Parandur Airport or farmers' tears, Chief Minister C. Joseph Vijay will stand with farmers' tears. Even as we speak, a while ago, farmers, villagers had a meeting with Chief Minister C. Joseph Vijay to express gratitude to Chief Minister C. Joseph Vijay. And also there were controversial remarks made by Law Minister CTR Nirmal Kumar, which become a standoff between DMK and TVK ruling government, whereas CTR Nirmal Kumar criticized the DMK government, calling this as DMK is opposing scrapping of Parandur as they have invested black money in real estate. He even termed G-Square son-in-law, for which Thangam Thenarasu got frustrated and intervened. If Law Minister wanted to take a debate in a way, we will question immediately if our is new government, is TVK government is trying to bring new airport for the benefits of lottery son-in-law. So these are all the debates happen inside the Legislative Assembly. Let's listen into reaction which we have lined up, what exactly the conversation happened between DMK and TVK.
1: விமான நிலையமா இல்லை விவசாயிகள் கண்ணீரான எங்கள் தலைவர் விவசாயிகள் கண்ணீர் பக்கம் தான் நிப்பார், இதை உறுதியாக சொல்றோம். அமைச்சராக இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் திமுக எல்லாரும் சொல்றாங்க, இண்டஸ்ட்ரி வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? சிங்கிள் விண்டோ சிஸ்டம், ஊழல் இல்லாத ஒரு அமைச்சர், ஒரு முதலமைச்சர், ஒரு அரசாங்கம், எந்த நிறுவனம் இருந்தாலும் முதலமைச்சர் இன்னைக்கு நேரடியாக சந்தித்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் வாங்க, நானே எல்லா துறையிலையும் எந்த விதமான ஹடில்ஸும் இல்லாம சிங்கிள் விண்டோ சிஸ்டத்துல 45 நாள்ல எல்லா பர்மிஷனும் வாங்கி கொடுக்கறோம்னு சொல்லக்கூடியவர் சிஎம். விவசாயிகளுக்காக, விவசாயிகளோட கண்ணீருக்காக கிட்டத்தட்ட 2 போகம் அங்க வந்து விவசாய உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க, 2 போகம். இத்தனை இதுல எங்களுக்கு எந்த விதமான அரசியல் உள்ளிடுங்கள எழுதி வச்சு கொள்ளுங்கள். 5 வருஷம் கழிச்சு வெள்ளையறிக்கு நாங்க உரத்துக்கு ரெடி, உங்களோட 10 மடங்கு இங்க வந்து பொருளாதாரம் வந்திருக்கும். ஏனால் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி எங்களோட முதலமைச்சர் கொடுப்பாரு. இதற்காக எல்லா இண்டஸ்ட்ரியும் வரும். 45 நாள் 60 நாளுக்குள்ள சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை முதலமைச்சர் உருவாக்கி இருக்காங்கிறத பதிவு பண்றோம்.
2: மாற்று தொழில் திட்டங்கள் மக்களை பாதிக்காதவாறு கையகப்படுத்தப்பட்ட நிலங்களில் செயல்படுத்தப்படும். இதன் மூலம் தொழில் வளர்ச்சி மற்றும் வேலை வாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி இப்பகுதியில் ஏற்படும். எப்பயுமே ஒரு வாட்டர் பாடி, அதாவது மழை பெய்யாம இருந்தாலும் அங்க வந்து கல்டிவேஷன் நடக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு விளை நிலம், அந்த இடத்த நம்ம வந்து இன்னைக்கு ஏர்போர்ட்டா மாத்தணும்னு சொல்லிட்டு இருக்கோம். இதை தவிர அங்க வாட்டர் கேனல் வந்து ஒன்னு ரெண்டு இருக்கு, குணகரம்பாக்கம் கம்மங்கால் கேனல், 2 கேனல்ஸ் வந்து இங்க இருக்கு. இது வந்து எப்படி உங்களுக்கு செயல்படுதுன்னா, ஒரு ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி அந்த வாட்டர் பாடி வந்து தன்னை தானாவே அடையார் ரிவருக்கும் செம்பரம்பாக்கம் லேக்குக்கும் இன்னைக்கு வந்து போய்கிட்டு இருக்கு. இதை நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சென்னை சிட்டிக்கு வந்து உள்ளேயே ஃப்ளட் வர்றதுக்கான பல வாய்ப்புகள் இருக்கு.
3: அதாவது இப்போ இருக்க கரண்ட் ப்ராஜெக்ட்ல நிறைய தவறான தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கிட்டோம்னு சொல்லியிருக்காங்க, கிடையாது. என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கப்படவில்லை. அதாவது என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் கூட இதுக்கு பண்ணலை. இது அதுவே பண்ணாமல் என்வரான்மெண்ட் கிளியரன்ஸ்லாம் வாங்க முடியும். என்வரான்மெண்ட் கிளியரன்ஸ்லாம் இதுவரைக்கும் வாங்கப்படவில்லை, மிகவும் அதில் வந்து நிறைய வாட்டர் பாடிஸ் இருக்குது. அதனால தான் வந்து இந்த திட்டம் வந்து 5 ஆண்டுகளாக, அதாவது அதிமுக காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டாலும் 5 ஆண்டுகளாக எந்தவித நகரும் இல்லாமல் இருந்ததுக்கு முக்கிய காரணம் பெரும்பாலும் நீர்நிலைகள், விவசாய நிலங்கள், 3 போகம் விளையக்கூடிய நிலங்கள். இதில் இப்போ அதிகமாக கவலைப்பட்டு இங்கே கதறுபவர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா, ஒன்றே ஒன்று ஜி ஸ்கோர் மாப்பிளைக்காக இருக்கட்டும், இல்லைன்னா அதில் கருப்பு பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்தவர்களாக இருக்கட்டும், வேறு யாருக்காகவும்